0: Dengarkan sekarang Indie Boy oleh Aaron Boy. Juara lagu terbaik Anugerah Lagu Indie 2021. Rakita.
1: Kita dah datang ke final authority lah. You jangan ingat saya takut biar orang. You pun saya takut.
2: பிடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியைக் கொள்ள இருப்பிடமே சொல்லியாய்க் கொண்டு ஆங்காரக் கவிதை செய்ய அரசன் தலை நின்றான்.